0: கிளிராங்கம், ஹலோ கிளிராங்கம்.
1: ஓஹோ சுவாமிஜி, பிரணாம் வாரியை.
2: சுவாமிஜி, சாலாக்கு சுத்தலாம் பாக்கும்.
3: ஏ, புஜி முறை